0: நான் நல்ல சுகமா அம்மா ரூபாய் பிச்சனா வாய் மாஞ்சி நான் பிஞ்சிதான் அள்ளிற பத்தலான்னா பத்தல என்ன பீதிலிறையா பிச்சனங்க எங்கே வாங்கினு இருமர் மருந்தா
1: My name is Mick Lai Young. I'm visiting Nolomboy and communities. You listen to Yolngu Radio 88.9. Yo, Manmak.

சமூகங்களாக ஆக்காம இருந்தேனா பார்ப்பாங்களே துவலால கோயம்பரம் எடுமுருவோம் ஓ மிருகன் மனவன் நல்ல கலக்கம்னா மாமா நாங்கள் நீங்கள் வாங்க எவ்வளோ நம்ம யுவராஜனுக்காக